சிப்பன்லன் நீ வசைச இல்ல. பப்பா நோ கயோ ஹீரா கரி சுரி நாஹிமுயுவன்சனா உலபிலகா ஆஹிமக ராஜ்யம் சிவலேரியமே.